0: ஏய் குமாளி, தலாங் தலாங், வா லுன்கி ஜுமேதா அசி ஜுமே ஓம், வா
1: குட்டி குட்டி, வா அசி கஜுமேதா.